0: ஆகாணி அங்காசினாய் சூப்பைமுயும் நியூகா காந்தா காப்பாரிப்பேன் உயா வாங்கி சுகமா மாமா பெந்திசியாங்கி கம்பஷுத்தி யாயா சூரி எஸ்பிரிட்டு சாந்தோ ஷுதிபி அமேன்.
1: Escucha, reflexiona y comparte. Las voces que construyen territorio están en Radio La Voz del Napo.
2: La radio te informa la hora, 13:09.
3: Este programa es de entretenimiento y tiene clasificación A, apto para todo público.